0: அத்தனை ருபியா ஏத கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதும் ஏடிவியும் ஹோதம்
1: ਮੇਹਰ ਗੜੀ ਹਿੰਦੂ ਨੂੰ ਨਵਾਂ ਗੜੀ ਫਨਰ ਮਿੰਟ ਮੀਤੀ ਹੈ ਰਾਜੇ ਕਾਡੋ
2: ਅਦੁਗੇ ਰਾਜੇ

சகுன்னே காஃபிரு மீஹுன்ன தியபாமிஹுங் கியமம் வானம தியபாமிஹுங்க ஃபுரகஹங் எவரென் தியபாமிஹுங் அம்ரா ரத்து குஃபானதி எபஹி தியபாமிஹுங் தீனும் பேரு குஃபானதி ஃபஹே எஹிந்து தியபாமிஹுங் எம்ரிதானி கெல்லனி வெகிம்வா ஹாலுகை.

0: குறைவாகவும் இருக்கும் திறனுக்கு ஸ்பத்தல் கொள்ளலாம்.
1: ದುಳಹೆಯೋ ಸಿಹದಕ ನಫ್ಸಾಣಿ ದುಳಹೆಯೋ ಕಂಗ್.